சட்டம், மனுஷ ஜன்மகிதி கர்மம், கடினமாயினதி தர்மம், கல்லு லேனிதி நியாயம், மனசு லேனிதி சட்டம், மனுஷ ஜன்மகிதி கர்மம், நியாயமூர்த்திகா நேனு தப்புடு நியாயஸ்தானம்.